0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் கே வெங்கட்ராம சாஸ்திரி அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் என் ராமசாமி பிள்ளை அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எந்துக்கு நிருதய என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ஹரிகாம்போதி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் தியாகராஜ கீர்த்தனைகள் சிலவற்றை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி வேறபரே என்று தொடங்கும் கீர்த்தனை சுருட்டி ராகம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: அரங்கேசி நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் விஸ்வநாதர் அவர்களின் பாட்டு ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தியாகராஜ கீர்த்தனைகள் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் ஆர் கே வெங்கட்ராம சாஸ்திரி அவர்கள் உடன் வயலில் வாசித்துள்ளார். கோயம்புத்தூர் என் ராமசாமி பிள்ளை அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து ரக்ஷ பெட்டரே என தொடங்கும் தியாகராஜ கீர்த்தனை, பைரவிராகம், ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை தியாகராஜ கீர்த்தனைகள் கேட்டீர்கள். பாடியிருந்தவர் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் அவர்கள். ஆர் கே வெங்கட்ராம சாஸ்திரி அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் என் ராமசாமி பிள்ளை அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: யூ ஹாவ் ஹர்ட் எ ஸ்வாதி திருநாள் கிருதி மாமவ சதா ஜனனி இன்றா கானட செட்டு ரூபக் தாள்.
1: இந்த வரைக்கும் மாமவ சதா ஜனனி ஸ்வாதி திருநாள் கீர்த்தன விண்ணாரு கானட.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: திருமஞானம் TKR ஐயப்பன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். கணநாதாய நமஸ்தே. கௌளை ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதி தாளம்

கௌளை ராகத்தில் தீக்ஷிதர்பதி இடம்பெற்றது. அடுத்து ராகரத்ன மாலிகச்சே, ரீதி கௌளை ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ரூபக தாளம்.

ரேத்தி கவுளை ராகத்தை தொடர்ந்து வராளி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல் காவாவா கந்தாவாவா ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: திருமஞானம் டிகேஆர் ஐயப்பன் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தபில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீரகுவர காம்பூதி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்

0: காம்பூதி ராகத்தில் தியாகராஜ கீர்த்தனை இடம்பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை திருமஞானம் TKR ஐயப்பன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம் ராகம் டிடிஹெச்.

0: எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime, anywhere.

ஹரிகுமார் ஆன் த மிருதங்கம் அண்ட் ஆலத்தூர் ஸ்ரீ டி ராஜகணேஷ் ஆன் த கஞ்சீரா. நிகழ்ச்சியில் முதலில் சாவேரி ராக வர்ணம் ஆதிதாளம். The concert begins with the வர்ணம் இன் ராக் சாவேரி செட் டு ஆதிதாள்.

இனி க்ஷீரசாகர தியாகராஜர் கீர்த்தனை, தேவகாந்தாரி ராகம், ஆதிதாளம். லிசன் நவ் டு க்ஷீரசாகர, கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் தேவகாந்தாரி, செட் டு ஆதிதாள்.

இனி வரநாரத தியாகராஜர் கீர்த்தனை, விஜயஸ்ரீ ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு வரநாரத கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் விஜயஸ்ரீ செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிவி ராமானுஜாச்சார்லு அவர்களின் வயலின் இசை. நிகழ்ச்சிக்கு பகவாத்தியங்கள் பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், ஆலத்தூர் டி ராஜகணேஷ் அவர்கள் கஞ்சீரா. திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a violin recital by Shri T.V. Ramanujacharlu. He is accompanied by Shri B. Harikumar on the Mridangam and Alathur Shri T. Rajaganesh on the Kanjira. Ini Chakkani Raja Marga, Tyagarajar Kirtanai, Karahara Priya Ragam, Adi Thalam. Listen now to Chakkani Raja Marga, composed by Saint Tyagaraja in Rag Karahara Priya, set to Adi Thalam.

நேயர்கள் இதுவரை கேட்டது டி வி ராமானுஜாச்சார்லு அவர்களின் வயலின் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், ஆலத்தூர் டி ராஜகணேஷ் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a violin recital by Shri T.V. Ramanujacharlu. He was accompanied by Shri B. Harikumar on the Mridangam and Alathur Shri T. Rajaganesh on the Kanjira. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7, an exclusive Indian classical music channel.

ஆனந்த நடமாடுவார். ராகம் பூர்வி கல்யாணி, ரூபகதாளம் நீலக சிவன் கிருதி. நெக்ஸ்ட் இஸ் ஆனந்த நடமாடுவார், கம்போஸ்ட் பை நீலகண்ட சிவன் இன் ராகா பூர்வி கல்யாணி செட்டு ரூபகதாளம்.